பண்ணி போறாங்க. நீ பேசக்கா பாபாஸ் இருக்கு. நீ ஓபம் யோம்போ சிறுவா மூஸ்தாங்க மங்கலக வாம்பி கதர்வாசி ஆதி கொலே இந்த மூஸ்தாங்க தாண்டி ஞாபகம் போ கதரா மகரிங்க நீ சரி சரி நீ மாபிக்க போறீங்க சரி மாபிக்க போறீங்க போய்ட்டு பாபுஷி எங்க மாமா கடைஸ் கர்வசா நீங்க போ ஃபண்டல இருக்க வேவாய்